தகன தா தூணா கெடுத்துக்க தா கேட்டு தே தேட்ட கேட்டு கேளு கேளு கெடுத்தா தா தா தா தகன தக தக தகன கேன கேன கேன கேன கல்